0: ஏத்த அட்டபூருண்டளவு கம்பி லோகத ஜனமந்தை ஏத்தே தூரடு பேரருக்கு கெருந்தல் தடிட்டு பீல குத்தமல்த்தது பால கஞ்சி சுகசித்திரல்கா என்ன அன்னே பலராமன தற்கெல்டு அதி சந்தோஷடிப்புன யான பெத்தத பெரிய கஞ்சி பத்தினங்கே பெருடத பெரிய கிண்ணி பத்தினங்கே அப்பென பெரிய பால பத்தினங்கே இருந்த ஒருட்டு இனிவரை முட்டு பாலதலக்கே நான் துவந்து பத்தார் அண்ணா அஞ்சாய் நெடுத அவர அண்ணா பத்தினஞ்சித்தன சங்கத்தி கொஞ்சம் கடைசனுந்தான்ல என்னத என்ன மோனத ஒரு பாரதன தாயகந்து கேண்டரந்தாண்டா அது கொஞ்சம் காரணம் உண்டா வேத்தது ஆலத்து விந்திகே பண்புனன் சித்தன புறா பீஷ்மகே பண்புனாயன மகள் ஆளு ருக்மிணி பண்புனாலு தன்னை எல்ல பிராயுடுதே எனனே உடல சிட்டடு குல்லாது ஆராதனை மல்தொந்தி தழுகே யான மதிமெந்த ஆப்புனுந்தாண்டா கண்டனி அடியந்தாண்டா அவ் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மன மாத்திரந்து சுகித்தொந்தி தழுகே
1: ஓஹோ
0: அஞ்சாயினடே அண்ணா பொண்ணாயினாலு அல்ல அத்தி பிரீத்தி பக்திடு சுகித்தளந்தாண்டா ஆ பொண்ணன பக்தித வைப்புக பக்குனவு தப்பா பண்ணா தப்பத்து அஞ்சித்தினடே அழனே மதிமே ஓடுந்தாண்டா அது கொஞ்சம் அடி பத்துனா பீஷ்மகே எங்க கொரியல தயாரித்தாண்டா ருக்மிணன தகே ஆயின சித்தன ருக்மே
1: శిశుపాలే
0: దంతవక్రే ఇంచిత్తినగల కూటొడిప్పునాయి ఆయే అపగ ఆ కూటొగు గోడి ఆయరే గోడాదు శిశుపాలకు మొలైన కొరడు పనద ఆయ నిఘంటు మల్తది ఆవిన తోదు ంచెత్తిన ఓలే ఆ ఓలేద ఒక్కనడు భారీ పొరలు భరితాడు దాని అందుకు ఎన్నగా కృష్ణదేవరే ఇరణ ఉడల జిడ్డెడు పూజ మల్తోందిల్లే ఎల్లద దిన యాను காளிகா குடி தஞ்சி பர்ப்பே அத்தினடகு ஈருபத்துது என மதிமை ஆயிச்சருந்தாண்டா ஈ சர்வடு பிராண இத்தது தானே பல யான பிராணனே புடுப்பே பண்ணது ஓலை பரத்தாளு அண்ணா ஆத்து மாத்திரத்து ஆ ஓலன பத்தொந்து பத்தின சித்தன பெரனே பண்டின பாத்திரக்கு என்னகா எங்கு பொண்ணவுலு இப்படண்ணா இரகொஞ்சி நெர்ண நெற்பட இத்துண்டுக அண்ணா ஏறணி பணப்புனி
1: தாத்தாக்கே
0: ஆய பணப்புனிகே ருக்மே பணப்புனிகே ஆயே ராமே ஏப்பத்துள்ள பரந்தி போடும் அவங்க பாஷண்டா பண்ணலியா ஆப்பு ஜகுத்து அந்த பண்ணுது எப்படிக்கோ குறிச்சே ஓடண்டாயே அகத்தி உண்டாயே
1: ஐயே அதே விஷயம் கொஞ்சம் பண்பே குறிச்சலே ప్రాథమిక పాన అవే నరమని మళ్ళీ తైపే
0: అంది
1: తైనాక తులసి కొట్టి నీరు పుడిపేరు అంతిమ పాన అపగదాయ మద్యపాన
0: ఆదిపాన అంత్యపాన ఈరు మలుపున మద్యపాన అన్న ఉంది పాతెరకు భారీ సులభావు అంటే అంచెత్తి
1: ఆయన ఎదురు పనుడు
0: ఆయన ఎదురు పనుడు అప్పే గర్భుడు భూగర్భకు బన్నగా అప్పెన మిర పేరుద పెరుపు పడుతున్నత్తి ఒక్క సొంత బుద్ధిడు పొచ్చిన మలుపున వత్తి అంచి తినడు ఆయే పనుపునింది ఆతి మాత్రత్తన్న ప్రాయర్థు మల్లలేని మదిమే తింది మీకు బోర్డు అగత్య అంతరట అన్న ఆయకి సరి ఆయన చెత్తన ఉత్తర కొద్దు ఆ రుక్మిణి కనతది ఈ మైతిది అది ఈ మగళ అది ఇంక మధిమే వాళ్ళు పొడిచున్నా
1: నిన్న

ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு த பதுக்கு பின்னரே பாத்திருக்கிறேன்.

0: ಬೇತೆ ಬೇತೆ ರಂಗೋಡು ಬೆನ್ಪಿನ ಜನಕ್ಲೆನ ಸಾಧನದ ಪಲಬು ಅಂಚನೆ ಬದುಕದ ದುನಿಪುನು ತೆರಿಪಾವನ ಕಾರ್ಯಕ್ರಮ
1: ನಿಕ್ಲಿಕೇನೊಂದುಲ್ಲರೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM. ಇನ್ನಿತ ಭಿನ್ನರ ಪಾತ್ರಕತೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗೂ ನಿಕ್ಲೆಗ ಮಾತರೆಗಳ ಮೋಕೆದಿಂದಿ ಸುಲ್ಮಿಲು. ಇನ್ನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಡ್ ಭಿನ್ನರಾದ ಪಾಲ್ಪಡೆ ಪುನಾರ್ ರಂಗಭೂಮಿ ಅಂಚನೆ ಚಲನಚಿತ್ರ ಕಲಾವಿದರಾಯಿನ ಕಿಶೋರ್ ಡಿ ಕೆ ಕುಂಪಲ.
2: ನಮಸ್ಕಾರ ಕೇಳುಗರೆ, ನಿಕ್ಲಿಕೇನೊಂದುಲ್ಲರೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM, ಒಂದು ರಂಗರಂಗದ ಬದುಕು ಕೇಳುಗರೆ. ಇನ್ನಿತ ಭಿನ್ನರ ಪಾತ್ರಕತೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗೂ ನಿಕ್ಲೆಗ ಮಾತರೆಗಳ ಮೋಕೆದಿಂಜಿ ಸುಲ್ಮೆ. ಇನ್ನಿತ ಬಿನ್ನೆರ ಪಾತ್ರಕತೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಂಗೆ ಬಿನ್ನೆರ ತಿಕ್ಕಿನಾರು ಕುಂಪಲಾದಾರು ಕಿಶೋರ್ ಕುಂಪಲ ಪಂದು ಆಮೇಲೆ 10 ವರ್ಷದಿಂದ ರಂಗಭೂಮಿದ ಕಲಾವಿದ ಮಿನ್ಕೊಂದುಲ್ಲೇರು. ಅಂಚನೆ ಕೆಲವತ್ತು ತಂಡೋಡ್ಲ ಕೆಲವತ್ತು ನಾಟಕೋಡು ಅಂಚನೆ ಸಿನಿಮಾಡ್ಲ ಪಾತ್ರ ಮಲ್ತೇರು. ಅಮ್ಮ ಕಲಾವಿದರು ಮೊಕ್ಕ ಕಲಾ ಸಂಗಮ ಇಂಚಿತ್ತಿನ ಬೇತೆ ಬೇತೆ ಕಲಾ ತಂಡೋಡು ಒರಿಯ ಕಲಾವಿದ ರಂಗಭೂಮಿಡು ಬೇಲೆ ಬೆಂತೇರು. ಅಂಚನೆ ಪತ್ತನಾಜೆ ಪಮ್ಮನೆ ದಿ ಗ್ರೇಟ್ ಪುಳಿಮುಂಚಿ ಕಟ್ಟಪಾಡಿ ಕಟ್ಟಪ್ಪ ಬಿರ್ದದ ಕಂಬಳ 90 ml ನೆತ್ತರೆಕೆರೆ ಅಂಚನೆ ಕೆಲವತ್ತು ತುಳು ಸಿನಿಮಾಡು ಪಾತ್ರ ಮಲ್ತೇರು. ಅಂಚನೆ ನಮ್ಮ ಹುಡುಗ ಬಗೀರ ಕನ್ನಡ ಸಿನಿಮಾಡ್ಲ ಪಾತ್ರ ಮಲ್ದೇರು. ವೃತ್ತಿಡಿ ಮೇಲೆ ಸಿವಿಲ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಆದುಲ್ಲರು. ಮೇರೆಗೆ ಕ್ರಿಕೆಟ್ ಬಂಡ ಭಾರಿ ಮೋಕೆ. ಈ ಕ್ರಿಕೆಟ್ ಮೇರೆ ಆಲ್ರೌಂಡರ್ ಆದ ಮೆನ್ಕದೇರು. ಅಂಚನೆ ಎಡ್ಡೆ ಗೊಬ್ಬು ಗೊಬ್ಬುದು ಪುಗಾರ್ತೆ ನೆಲಪಡುತ್ತೀರಿ. ಇನ್ನಿತ ಬಿನ್ನೆರೆ ಪಾತ್ರಕತೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗಾದ ಎಂಗ್ಲು ಮೇರ್ನ ಇಲ್ಲಡ ಬೈದ ಕುಂಪಲದ ಇಲ್ಲಡು ಎಂಗ್ಲೇನು ಭಾರಿ ಮೋಕೆ ಎಡೆ ಎದ್ಕೊಂಡಿರು. ಅಂಚನೆ ಎಡ್ಡೆ ಸತ್ಕಾರ ಮಲ್ತೀರು. ಅಂಚನೆ ಇತ್ತೆ ಎಂಗ್ಲಿಗೆ ಪಾತ್ರಕತೆ ಕುಲ್ದ ಅರ್ನ ಇಲ್ಲಡು ಕೇಳುಗರೆ ಕಿಶೋರ್ ಕುಂಪಲ ಮೇರ್ನೊಟ್ಟಿಗೆ ಪಾತ್ರಗ ಅರ್ನ ಕಲಾ ಜೀವನದ ಒಂಜಾತ್ ಪೊಲಬೊಂಡು ಮಲ್ತೋನ್ಗ. ಕಿಶೋರಣ್ಣ ಇನ್ನಿತ ಬಿನ್ನೆರೆ ಪಾತ್ರಕತೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗೂ ಇರೆಗೂ ಮೋಕೆ ದಿಂಜಿ ಸೊಲ್ಮೆ.
3: ಮೋಕೆ ದಿಂಜಿನ ಸೊಲ್ಮೇಲು
2: ಕಿಶೋರಣ್ಣ ರಂಗಭೂಮಿದ ನಟನೆ ಮಲ್ಪುನಂಚಿನ ಅತಿ ಒಂಜಿ ಕಲಾವದ ಆಪುನಂಚಿನ ಒಂಜಿ ಒಂಜಾತ್ ಅಂಶಲು ಎಲ್ಲೊಡ್ದಿನ ಚೈರ್ನ ಇರೆಗಿತ್ತಿನ ಅಂಚನೆ ಈ ಕಲಾ ನಾಟಕ ಅಥ ಕಲಾವಿದನ ಬಗ್ಗೆ ಒಂಜಿ ಈ ಉಮೇದು ಇರೆಗ ಹೆಂಚ ಬತ್ತಿನ
3: ಚಲೇ ಯಾನ ರಂಗಭೂಮಿಗೆ ಬತ್ತಿನ ಒಂಜಿ ವಿಶೇಷ ಅಂದ ಬಂದ ಲೇಬಂಡ ಯಾನ ವೃತ್ತಿ ಸಿವಿಲ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಆದಿತ್ತೇನೆ. ಅಂಚ ಇಂಚ ಬೇಲದಡ್ಡೆಗೆ ಚಹಾ ಕೊಂಡು ಹೊಂದಿತ್ತೇನೆ ಹೋಟೆಲ್ಲಿ. ಆರಪ್ಪಗ ದುಂಬುದ ನಾಟಕದ ಆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಹೊಂದಿತ್ತಾರೆ ಆ ಕ್ಯಾಂಟೀನ್ ದಾರಿ. ಆರಪ್ಪಗ ಇಂಚನ ವ್ಯಾಪಾರ ಬಂದು ವ್ಯಾಪಾರ ಪಣ ಹೊಂತೇರಿ ಕಿಶೋರಿ ಒಂದು ಆಕ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಮಾರ ನಾಟಕ ಮನ್ಪೋಡು ಮನ್ಪೋಡು ಯಾವ ಇಜ್ಜೆ ಹಿಂಗೆ ನಂಗೆ ಪೂರ ಆ ಒಂದು ಮಾರ ಪೂರನೆ ಲಾಸ್ಟ್ ಇಜ್ಜಿರು ಮನ್ಪುಲೆ ಏನೈತನಿಗೆ ಒಂದ್ಲೇರಿ. ಅಂಚ ಲಾಸ್ಟ್ಗೆ ಪಕ್ಕ ಬಂಡಿರಿ ಇರಿ ಗಡ್ಡ ದೆಪ್ಪುನ ಇರೋದೆ ಮನ್ಪೋಡು ಗಡ್ಡ ದೆಪ್ಪು ವಿಲಾನ್ ಮನ್ಪೋಡು ಒಂದ್ಲಿ ಚಾಮಲ್ ಗಡ್ಡ ಒಂದು ದೆಪ್ಪು ಉಜ್ಜಿ ಒಂದ್ಲಿ ಕುಡಲ ಅಂಚನೆ ಡೈಲಿ ಬಂದ ಚಾ ಕನೇರ ಬಂದಿತ್ತಾನೆ ಬೇಲ್ದಳಿಗೆ ಲಾಸ್ಟ್ ಇಜ್ಜಿಗಿಸ ನಮ್ಮ ಮೈಸೂರು ಮನ್ಪುಗ ಅವನು ಅವು ತೂಕ ಬಂದು ಜತ್ತ ಅಪ್ಪಗೆ ಎಂಗ್ಲ ಬಾಲಕೃಷ್ಣ ಮಂದಿರದ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇತ್ತೇನೆ. ಅವು ನಗರ ಭಜನೆ ಆದ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳು ಲಾಸ್ಟ್ ನಗರ ಭಜನೆ ಆದ ಆಯ್ತಾ ಮನದಾನೆ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಲ್ಪ ಎಂಕ್ಲನೆ ಊರ್ದನೆ ಅತಿಥಿ ಕಲಾವಿದನ ಒಟ್ಟಿಗೆ ಎಂಕ್ಲು ಬರೋ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿದಂಗ್ಲ ಪ್ರಕಾಶ್ ಬಂಗೇರ ಬಗಾಂಬಿಲ ಬಂದದ್ದು ಅರ್ನೊಂಜಿ ನಾಟಕ ಬಂದು ಜಸ್ಟ್ ಮಿಸ್ ಹಿಂಗ ಫಸ್ಟ್ ಬರ್ರೇ ನಾಟಕ ನಾಟಕ ಬರ್ರೆ ಕಾರಣ ಸುರೇಶ್ ಸಾಲೆಯಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ದಾರೆ ಅವರದ ಪಕ್ಕ ಎಂಕ್ಲ ಮಂದಿ ನೆಟ್ಟು ಪಾತೇರ್ದು ಬರ ಎಂಕ್ಲೆ ನಾಟಕ ಮನ್ಕೊಂಡು ಬಂದ ಅನ್ಲಿ ಅಂಚನ್ ಜಸ್ಟ್ ಮಿಸ್ ಬಂದದ್ದು ಒಂದು ನಾಟಕ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಪ್ರಕಾಶ್ ಬಂಗೇರ ಬಂಗಾಮಿಲ್ಲ ಅರ್ನಂತ ಅವು ಆ ನಾಟಕ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಬರಂಡ್ ಆನ ಅಂದ್ಲ ನಾಟಕ ಆವೊಂದಿತ್ತಂಡಿ ಜನ ಫುಲ್ ಇತ್ತೀರಿ ಲಾಸ್ಟ್ ಕೊಂಚ ಅಡ್ಡಿ ಮೂಜಿ ಬಾರಿ ಮೇನ್ ಸೀನ್ ಇತ್ತೇನೆ ಸಡನ್ ಒಂದು 4 ಮಂದಿ ಬರಬರ ವರ್ಷವಾಗ್ತೇನೆ ಅಪ್ಪ ಹಿಂಗೆ ಸೌಂಡ್ ಸುಮ ಎಂಕ್ಲಂದು ಬರತ್ತೆ ಅವು ನೇತನೆ ಕೊರ್ಪನ ವರ್ಷವಾಗ್ತೇನದು ಸೌಂಡ್ ಸಾಕ್ಲು ಬರ ಐಕೆ ತರ್ಪಲ್ ಮಾಡಿರಿ ಮುಚ್ಚಿ ನೇತನೆ ಅವು ಹೇಳಿದ ಬಕ್ಕ ನಾಟಕ ಆಯ್ಸವು ಜನಕ್ಲು ಉಳಿತೀರಿ ಬಟ್ ನಾಟಕ ಬರ್ಸದ ನೆಕ್ಕೆ ಬರ್ಕ ನಾನು ಬರ್ಪಂದಕ್ಕೆ ನೀನು ಅಂತೀರಿ ಅಲ್ಲ ಇದು ಬಕ್ಕ ಹಿಂಗೆ ಭಾರಿ ಬೇಜಾರ ಅನ್ ಫಸ್ಟ್ ದ ಶೋನೆ ಎಂದು ಆಯ್ಜಾತನೆ
2: ಇರ ವೇದಿಕೆಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ ರಂಗಭೂಮಿದಾರೆ ಆಕ್ಟ್ ಮಲ್ದಾರ
3: ಲಾಸ್ಟ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಇಲ್ಲ ಎಂಡ್ದ ಮೂಜಿ ಸೀನ್ ಹಾಕಿತ್ತೀನಿ ಅವು ತೂ ಒಂದು ಜನ ಕ್ಲೀಂಚಿನ ನಾಟಕದ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗು ಅವು ಸೀನೇ ಪೋಂಡು ನೇತನೆ ಬರ್ಸನೆ ಕಟ್ ಅದು ಪಕ್ಕ ಕೊರ್ದೆತ್ತೇನೆ
2: ಮಲ್ದೀರಾ ನಾಟಕ
3: ಹಿಂಕದಾದ ಭಾರಿ ಬೇಜಾರ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಕುಲ್ದು ಏನಲ್ಪ ಬೂಲ್ತದೆ
2: ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಲಾಸ್ಟ್ ದ ಮೂಜಿ ಸೀನ್ ಡಿರಿಗೆ ಎಡ್ಡೆ ರೋಲ್ ಇತ್ತು
3: ರೋಲ್
2: ಎಡ್ಡೆ ಮೆಸೇಜ್ ಇತ್ತು
3: ಮೆಸೇಜ್ ಅವು ಪೂರ ಇತ್ತು ಬಟ್ ಎನ್ನ ಶ್ರುತ ವೇದಿಕೆ ಅಂಚೆ ಪಕ್ಕ ಡೈರೆಕ್ಟ್ ಎಲ್ಲ ಪೂರ ಬರ್ತೀರಿ ಅಡ್ಡೇ ಜನ ಒಂಜಿ ಗಂಟೆ ಕುಲ್ಲುದಲ್ಪ ಲಾಸ್ಟ್ ಪಕ್ಕ ಆಡೊಂದು ಆಯ್ನ ಚಾಲೆಂಜ್ ಅದೇ ಆಡೆ ಡೈರೆಕ್ಟ್ ಬಂದ ಈ ನಾಟಕ ನಮ್ಮ ಮನ್ಪುನಿ ಮಲ್ಪುನಿ ಏನು ಮಲ್ಲೆ ಜೋಲ ಅಂತ ಚಾನ್ಸ್ ಅವೇರ್ದ ಪಕ್ಕ ಐಕ್ ಒಂದು ವರ್ಷ ಕಾಂತೆ ಹೆಂಗ್ಲ ಮೂಲ ಕೂಡ ಒಂಜಿ ಶಿವನಾಗ ದುರ್ಗಾ ಪರಮೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಉಂಟು ಚೇತನಗರ ಅಲ್ಪದ ಬಟ್ಟಡ ಬಂಡೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂಜಿ ಶಿವರಾತ್ರಿ ರ್ಯಾಮುಡು ಹೆಂಗ ಸ್ಟೇಜ್ ಕೊರ್ಲೆ ನಾಟಕ ಯಾಮ ಅನ್ಪೆ ಬಂಡ್ಲೆ ಐಕ ಪಗಾರ ಬಂಡೆ ನಿಕ್ಕ ತಮಾರೆ ಈ ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇತ್ತೇನೆ ಕೊರ್ಕ மண் போய் வந்தேன். அவன் இந்த பக்கம் மேடை பார்த்து அவையே நாட்டக்கன்னு தேவியர் கைப்பிடையர் வந்து சேஞ்சு வந்தேன். ஜஸ்ட் என்னட்டு அவே நான் தேவர் கைப்பிடையர் வந்து சேஞ்சு வந்து வந்தேன். அப்போ எங்கள் தயானந்தக்குள்ளால் போகிற காமெடி நீ கொஞ்சம் சட்டமாக வைத்திட்டு அவளட்ட கிளிக் ஆண்டு நாட்டக்க பூரைகள் வாரி கொஸ்டின் மஸ்தான புகிறேன். அவே இது கைட்டு இத்தினாரு என்ன கொஞ்சம் ஆர்டிஸ்ட் இத்தேரு ஆறு எனக்கு அம்மா கலாவிதர் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் விட பண்ணேன் தனிக்கு இருபல்லே தனிக்கு அச்சு மதிமேது தும்னானி வந்தது. அப்போ மஸ்து பிரயோகாத்தினா ஐட் கொஞ்சம் நாட்டக்கட கொஞ்சம் எங்கே சான்ஸ் மேலே திக்கண்டு மதிமே தும்னானி வந்த அம்மா கலா ஐட் கொஞ்சம் ரெண்டு மூஜி ஷோ வந்தே அவர் இது கர்ணானே என்ன கொடுத்தா திக்கண்ண வந்தது நாட்டக ஐட்ல கொஞ்சம் ரெண்டு மூஜி ரோல் வந்தே அவேது பக்க இங்கே மீறி தயானந்தக்குள்ள நமக்கு அந்தர வேற கலாசங்கம் விட்டு எங்களை விஜயகாண கூடிய வேலைக்கு நாட்டக்கு கொஞ்சம் ஜன போடு வந்தேரு. அப்போ மாமி கொஞ்சம் மாமி நாட்டக்க ஒரு வாரி ஃபேமஸாக வந்துட்டேன் அஞ்சாவது நாட்டக்காக ஃபஸ்ட்டு போது மாமி நாட்டக்காக யானு குடையில் வேலைனா விஜயகுமார் குடையில் வேலைக்கு அயது பக்கம் கடலை மகை நாட்டகம் வந்து அயது பக்கம் என்ன விற்பி ரங்கதனைக்கோஸ்கரம் சோறு வீரஜாரியானே தனிக்கு அதுக்கு பேத்த பேத்த தண்டலடி வந்தேன் நேட்டு யசஸ்வினி மஞ்சேஸ்வரம் வந்தேன் அபிநய மங்குடே அல்பதினேட்டு வந்தேன் பக்க மாத்ரிஷி ஆர்ஷ வந்தது நாட்டியமுடி வந்தேன் அவையது பக்க மங்கள கலாவிதர் வந்து வந்தேன் கொஞ்சம் பிராமரி தண்டை நைட்டு வந்தேன் அவையது பக்க லாஸ்ட் சீசன் ரெண்டு வருஷம் என்னென்னு கொஞ்சம் தண்டை கட்டி பவன கலாவிதர் வந்தது ஐட்டு ஐட்டு கொஞ்சம் ரெண்டு வருஷம் நாட்டகம் வந்தேன் பத்து இருபது இருபத்தெட்டு ஷோ வந்தேன் இது நேட்டில் அவையது பக்க இத்தே ரீசெண்ட் அது பிற என்ன குருக்குள்ள கைத்தாலே எரநோட்டிக்கணும் இல்லை விஜயகுமார் கூட எரநோட்டிக்கணும் இல்லை இது சிவாஜி நாட்டகம் வந்ததும் இல்லை சாதாரண பத்து இருபா இருபத்தமூஜி இருபத்தைந்து நாட்டகம் வந்தேன் இது நேட்டு
4: நிஜ ஜீவனோட இத்தே இத்தனை இரு மலத்தம் பற்றின பாத்திரங்களும் இது விலான் மலத்தார் ஆனால் இரு இன்னும் இல்லட போய் தான் மூக்கெடு பார்த்துருந்தில்ல ஆனால் விலான் தான் வஞ்சூரில் விலான் பண்ணுவேன் குத்தையா போச்சு எஞ்சி பாத்திரம் மல்பார் விலான் பாத்திரனே இத்தே மலத்தில்ல அது பேத்ததால பாத்திரம் மல்தாரா
3: ஜானி இத்தனை மந்தினி போகிற சாதாரண கொஞ்சம் விலான் கேரக்டர் மந்தினே
4: இரு விலான் பாத்திரம் மல்பினு இல்லாத கலந்தாலும் அப்ஜெக்ஷன் உண்டு அது நாட்டக்க வர துயர பார்ப்பேரா
3: கண்டித்து என்ன இல்லாதக்கல மிஸ் அசனா இல்லாதக்கல சம்பூர்ண சாக்கார உண்டு எனக்கு இதே நாட்டக கலைவித நான் குத்துண்டு அஞ்சு மத்தியானம் பையாக போயிடறாண்டா எத்து கண்டு ராத்திரி பார்ப்பேன்
4: பண்றேன்
3: நன மாத்திரம் இன்னும் பிடிப்புச்சு நிக்கலே அம்மே மகள கேர்தாண்டால சரி ஈ ஜாகியன் தோத்தோனுவே தோத்தோனுவேனே
4: வாரி வாரி பொருளோட டைலாக் வந்தார் இல்லைன்னா கொஞ்சம் அவாஸ் பாடியார் வாரி பொருளான கேனரே அஞ்சா பேத்தி பேத்தி நாட்ட கூட பிச்சர்டு மாத்தா அபிநயம் வந்தார் கொஞ்சம் மேய்ட்டு கான்ட்ராக்ட் கெல்சா அவே ஈரோ சாலா ஈரோ கொனோடு ஐக்கு பில்டிங் போட அப்படின்னா சரால் சிமெண்ட்டு மாத்தை இருவோ கொணத்து கோரோடு வேலை தக்கில் இப்போ வேலை தக்கில் வேலை மலப்பெற அந்த அப்பக்க அப்பக்க தூவனோடு நெத்தை நாடு ஈ நாட்டக்கள் மற்ற பிக்சரில் மற்ற மலப்பெற எஞ்சா சாத்தியா பண்ணிருக்கேன்
3: கண்டித்தா வரல தயவண்டா யானு கான்டாக்ட் ஆன வயசோ வயசோ நீட் நேரத்தாரா எங் கைக்கு தான் நீக்கு நாட்டக்க ஒரு பிக்சர் கார் பயிர டைம் உண்டு தயவண்டா யானு வேலை மனுப்புனாண்டா அதுதான் பையன் முட்டை வேணும் வந்து பொண்ணு நேத்தனோட்டு கிளா சார் சட்டம் வந்தா கிளம்புற வேலை வர மந்தது மந்ததே போந்தித்தேன் நிஜந்தாண்டா வேலை கொடுத்து போப்பில் பைய வேலை கொடுத்து சிவில் வேலை ஆனால் ஐந்து கண்டா ஐநூறு கண்டா அப்படின்னு பக்கம் எங்களுக்கு இன்ச்சா ப்ராக்டிஸ் பிற ஜீவன் இத்தினி பையாக்கி தான் மேலே ஏறக்கு வேலையை தொந்தர வந்தலேக்க பையா ஆஜி கண்டது ஆஜி ரெண்டது பக்கம் ஜீவன் இத்தேன் இத்தினி பட் ஃபில்மு தான் கொண்ட ஃபஸ்ட் கேட்கல சட்டம் வந்து பந்து இத்தினி ஐக்கு தும்பேனம்மா ஐக்கு ப்ரிப்பேர் அது ரெடி வந்து தீதே போது பண்ண நேக்கில் கிளசாக்கில் தொந்தர வள்ளி நம்ம விற்பி நேக்கு ரங்கபூமி நேக்கில் தொந்தர பல ரெட்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது போகுது
4: அச்சா பிக்சர் பண்ணாங்க கிளவாத்து ஐக்கு தினால் கொரோடா பண்ணிரு டைம் ஷெடியூல் கொரோடா பண்ணு எஞ்சா மற்ற ஐநூறு அட்ஜஸ்ட் மல்பார் அது இரு எல்லையில பாத்திரம்னு ஜாஸ்தி இதுன்னு வர அத்தனை மல்ல பாத்திரம் இருந்தால மல்படாண்டா அத்த ஒஞ்சு வாரம் அத்த ரெண்டு வாரம் ஷெடியூல் இத்தனை எஞ்சா அட்ஜஸ்ட்மெண்ட் மல்பார்
3: தயப்பண்ட எங்க எச்ச பைத்தினா கொஞ்சம் ரெட்டு தின் மூச்சு தின் ஒஞ்சு வாரம் இத்தான லாஸ்ட் டைம் நெத்தரைக்கிற மந்த்ரி மாத்தஞ்சு பத்து இருபது தின் ஷெடியூல் இத்தண்டு
4: மல்ல ரோல் இருந்துட்டு
3: அவ பண்ண கிளசர் மத்தன வர வரும் தெரியும் கிளசர் பையாக இத்தண்டு அந்த கிளது ஏதாவது கொஞ்சம் ரெண்டு மூச்சு தின் புரத்துண்டு கொஞ்சம் நேற்று அவ தும்பே பந்து பெரிய தினம் உண்டு நேற்று நம்ம ஐக்க போடாது விவசாயம் மந்தது ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಕನ್ನಡ ಫಿಲ್ಮದ ಬಗೀರ ಒಂದೊಂಜಿ ಮಂತಿತ್ತ ಅವು ಭಾರಿ ಫೇಮಸ್ ಆದಿತ್ತು. ಒಂಜಿ ಸೀನ್ ಅದಲ್ಲ ಎಡ್ಡ ವೈರಲ್ ಆದಿ
4: ಎಡ್ಡ ಎಂಟ್ರಿ ಕೊಡ್ತಾರೆ
3: ಅಂದ್ರೆ ಭಾರಿ ಜನಕ್ಕೆಲ್ಲ ಭಾರಿ ಖುಷಿ ಆದಿ. ತೂದು ಐದಕ್ಕೆ ಹಿಂಗೆ ರಾತ್ರಿ ಫೋನ್ ಅಂತ ಫೋನ್ ಅಂತೀರಿ ನೆಟ್ ನಾ ಬಗೀರ ಬಿಚ್ಚಡು ಇಲ್ಲ ಮಾರೆ ಹಿಂಗೆ ಗೊತ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಭಾರಿ ಶೋಕ ಆತನೆ ಒಂದು ಬಂದೆ ಜನಕ್ಕೆಲ್ಲ ಆತ ಒಂದುಂಡು ಯಾವ ಅಂತ ಅಂದ್ರೆ ತುಂಬ ನಾಟಕದಾಗ್ಲಿಗೆ ಇತ್ತ ಪಿಕ್ಚರ್ ದಾಗ್ಲಿಗೆ ಏತ್ ಮರ್ಯಾದಿ ಕೂಲ ಆತ ನಾಟಕದ ಕಲಾವಿದರ್ನಕ್ಲಿಗೆಲ್ಲ ಒಂದು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಉಂಟು. ಓಲ್ ಪೋಂಡೆಲ್ಲ ಲೆತ್ತದ ಪಾತೇರ್ ನಂಚೆ ನಾನು ಪ್ರತಿಯೊಂದಿನಿಕ್ಲ ಕರ್ನಾಟಕದ ಕಲಾವಿದರೆಲ್ಲ ಪಾತೇರು ಎಲ್ಲೆತ್ತ ಜನ ಲೆಡ್ಡೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತೀರಿ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಕೊಡ್ತೀರಿ.
4: ಇತ್ತೆಲ್ಲ ಕಲಾಸಂಘ ಮಾಡೋ ಇತ್ತೆ ಸೇರಿದ್ರಪ್ಪಿರ ಇರ್ನೇ ಒಂಜಿ ತಂಡಲ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಪಂಡ ಪವನ ಕಲಾವಿದರು ಬಂದು ಒಂಜಿ ತಂಡ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಭಾರಿ ಒಂಜಿ ತಂಡನು ಬಣ್ಣ ಕಟ್ಟನು ಬಣ್ಣ ಆಗಲೇ ಜನ ಆ್ಯಕ್ಟರ್ಸ್ನ ಕ್ಲೇನು ಒಟ್ಟು ಬಣ್ಣ ಒಂದು ಭಾರಿ ಕಷ್ಟದ ಕೆಲಸ ಎಂಚೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಲ್ತು ಅಂತಾರೆ ಬಿಕೋ ಇಜಿನ ಮಲ್ತಿನ ಕ್ಲೇನ್ ನಾಲ ಇನ್ ಪಾತ್ರ ಕೊರ್ಪಿನ ಅಂಜಿಂದು ಅಕ್ಲೇ ಮಲ್ಪಡಾಪನು ಇತ್ತಿನ ಕಲಾವಿದರನ್ನು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಲ್ಪಡಾಪನು ಇಂಚಿನ ಮಾತ ಕಷ್ಟಲು ಒಂಜಿ ತಂಡ ನಡಪಾಯ್ನೆ ಬಿಕ ಲಾಸ್ಟ್ ಅನ್ನಾಗ ಕೆಲವು ಕೊಡಿ ಕರೆಕ್ಟ್ ಅದು ಟೈಮಿಗೆ ಎತ್ತು ಜೇರು ಕಲಾವಿದರು ಇಂಚಿನ ಮಾತ ಭಂಗ ಇದೀಗ ಅನುಭವ ಆತನ ಅಂಚ
3: ಖಂಡಿತವಾದ್ಲ ಅದೇ ತಂಡ ಕಟ್ಟುಡು ಬಂದದ್ದು ಅಂತೀರ ತಿಂಗಳ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಇಂಚಿನ ಜಾವ ನೀರ ಒಟ್ಟಿಗೆ ಇತ್ತನಾಗ್ಲು ಕಿಶೋರ ನಮ್ಮಂಜಿ ನಾಟಕ ಮನ್ಪಗ ಮನ್ಪಗ ಅನ್ನೋದು ಅಂಚ ಒಟ್ಟು ಜತ್ತೀನಿ ನೇತ ಮನ್ಪಗ ಒಂದು ಜತ್ತ ಜತ್ತದ ಯಾನ್ ಬಕ್ಕ ಹಿಂಗೆ ದೂರ ದೂರದ ಆರ್ಟಿಸ್ಟ್ನಾಗ್ಲು ಇಜ್ಜನ್ ಕೈತಲ್ದೆ ನಮ್ಮ ಕುತ್ತಾರು ದೇರ್ಲಕಟ್ಟೆ ಅಸೆಗೋಲಿ ಅಂಚ ಲೋಕಲ್ದ ಆರ್ಟಿಸ್ಟ್ನಾಗ್ಲೇ ನಾಡ್ದಿತ್ತೇನೆ ಒಂದು ಜಾತಿ ಅನುಭವಿ ನಾಕ್ಲು ಒಟ್ಟಿಗೆ ಹೊಸ ಹೊಸ ಕಲಾವಿದರೇನು ಸಟ್ ಬಂದಿತ್ತೆ ಬಂಗಾತನ ಮಸ್ತು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ದಾನೆ ಆತನೇ ಇಟ್ಟು ಬರ ಈ ಆರ್ಟಿಸ್ಟ್ ನಾಕ್ಲೇ ಇಟ್ಟು ಒಂಚೂರು ಬಂಗ ಆಮೇಲೆ ತೊಂದರೆ ಜಂಗ್ಲಿ ತೊಂದು ಇರುವ ತುಯ್ಲಕತ್ತು ಬಂದ ನಾಟಕ ಅದೊಂದು ಇರುವತ್ತೆರಡು ಶೋಮ್ ಅಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಇದಕ್ಕೆಲ್ಲ ಒಂದು ಎಡ್ಡ ಪುದರ್ ವೈದ್ಯ ಪ್ರತಿ ಕಲಾವಿದಗಳ ಪುದರ್ ವೈದ್ಯಲ್ಲಿ ನಾಟಕಗಳ ಪುದರ್ ವೈದ್ಯಲ್ಲಿ ನೇತನೆ ತಮ್ಮ ಏತು ತೆಲಿಪಾದನ ಆತ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ ನೇತನೆ ಪಕ್ಕ ನಾಟಕ ಇತ್ತ ಈ ಸರಿಯಾನ ಒಂಚೂರು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರ್ಚಿ ಬಂದು ಉಂತಾದೆ ನೇತನೆ ನಾಟಕ ಬಂದ ನಾಟಕ ತಂಡ ಎಲ್ಲ ಮಸ್ತು

ஏத்த அட்டபூருண்டளவு கம்பி லோகத ஜனமந்த ஏத்தே தூரடு பேரருக்கு கெருந்தல் தடிட்டு வீல குத்தமல்த்தது பால கஞ்சி சுகசித்தினல்கா என்ன அன்னே பலராமன தற்கெல்டு அதி சந்தோஷடிப்பு யானை பெத்தத பெரிய கஞ்சி பத்தினங்கே பெருடத பெரிய கிண்ணி பத்தினங்கே அப்பென பெரிய பால பத்தினங்கே இருந்த ஒருட்டு இனிவரை முட்டு பாலதலக்கே துவந்து பத்தர் அண்ணா அஞ்சாயிரது அவர அண்ணா பத்தினஞ்சித்தன சங்க